0: மனமிலே முனையிலே மதுவிலே களிமையே.
1: You are listening to Ashraya FM 90 நாடினுப்பம் நாட்டார்கோப்பம்.
2: இவடையாயிலும் புறத்தாயிலும் குட்டியோட படன ஃபீஸ்ன பைஸ் തന്നെ வேண்டே.
3: நம்மட ஸ்வர்ண வில்கானே, ஸ்வர்ண வில்கான் ஏட்டோம் நல்லது அச்சைன்ஸ் கோல்ட் തന്നെ. ஸ்வர்ண விலை எത്ര உயர்ந்தாலும் ஏட்டோம் உயர்ந்த விலை தருவேன் மட்டுமல்ல, பேங்கில் பணயத்தில் இருக்கிற ஸ்வர்ணம் எடுத்து வில்கானும் அச்சைன்ஸ் கோல்ட் സഹായിക്കും. கேரளத்திலே நம்பர் 1 கோல்ட் பையர்ஸ் അല്ലേ அச்சைன்ஸ் கோல்ட்.
2: 22 வருஷத்தை சேவன பாரம்பரியமாய் அச்சைன்ஸ் கோல்ட் எர்ணாகுளம், இடுக்கி, பத்தனம்திட்ட, ஆலப்புழ, கோட்டயம் ஜில்லைகளில் 45 அதிகம் பிரான்ச்சுகள். கூடுதல் அறியன் சந்திச்சு achainsgold.in.
1: வாகனங்களோட தாக்கல் சம்பந்தமாய எல்லா பிரச்சனங்களுக்கும் மினி சொல்யூஷன் ஜியோ கி சர்வீஸ். கார் பைக் இன்னவேட கீ டூப்ளிகேஷன், சென்ட்ரல் லாக் சிஸ்டம் ரிப்பேரிங், அத்தியாதுனிக கார் ஸ்கேனிங், கார் ரிமோட் டூப்ளிகேஷன் தொடங்கிய சேவனங்கள் ஜியோ கி சர்வீஸில் மாத்திரம். கூடாதே நஷ்டப்பட்ட கார் பைக்கிங் கீகൾ பரிச்சய சம்பத்தோட இவட செய்து கொடுக்கணும். ஜியோ கி சர்வீஸ், நியர் ஆர்2 டெஸ்டிங் கிரவுண்ட், கிழக்கே திரவ, பள்ளிமுக்கு. கான்டாக்ட் 82 81 82 18 02. துடிக்கின்ற ஹிருதயத்தின் இனி வேணும் கருதலின் கிருத்யமாய தாளம். 24x7 பிரைமரி ஆஞ்சியோ பிளாஸ்டி, காத் லாப், பேஸ் மேக்கர் அடக்கமுள்ள அத்தியாதுனிக ஹிருதரோக சிகிச்சைகளோட அசீசியா நீங்கள்கொப்பம்.
4: அசீசியா மெடிக்கல் காலேஜ், மியனூர், கொல்லம்.